கசுமார தம்மிர அந்திர் ஜமீஜான். மீரா கசம் கேசே, மீரா மாலிக் கேசே, அந்திர்ஜாமி கர்ணேஹாரா சப் குச் கர்ண கரான வாலா உபாபை, அந்திர்ஜாமி கர்ணேஹாரா சோயி கசம் ஹமாரா. ஜிதா ஏஹோ ஜிஹா கசம் ஹோவே, ஜிதா சப் குச் கர் கரா ரஹா ஹோவே, தி ஓதி கோய் மங் ரஹ ஜாந்தி, கோய் இச்சா ரஹ ஜாந்தி, ਕੋਈ ਭਾਵਨਾ ਰਹਿ ਜਾਂਦੀ ਨਹੀਂ, ਕਿਉਂਕਿ ਉਹਦਾ ਮਾਲਕ ਸਭ ਕੁਝ ਜਾਣਦਾ ਹੈ, ਸਭ ਕੁਝ ਆਪ ਕਰਨ ਕਰਾਵਨ ਹਾਰ ਹੈ, ਤੇ ਉਹਨੂੰ ਤੇ ਕਮੀ ਹੋ ਹੀ ਨਹੀਂ ਸਕਦੀ. ਕਿਹਨੂੰ? ਅੰਤ